0: தமிழ் ஓசை. இது மெல்பர்ன் 3ZZFM வானொலியின் தமிழ் சேவை. தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை பிரதி வியாழந்தோறும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை 90.3 பண்பலை அலைவரிசையின் ஊடாக மெல்பர்னிலும் 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலி மற்றும் எமது 3ZZ வானொலிகளின் இணைய முகவரிகள் ஊடாக உலகம் முழுவதும் கேட்டு இன்புறுகின்ற எமது அபிமான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இனிய தமிழோசை நெஞ்சங்களே, இன்று ஜூலை 16 2016 தமிழுக்கு ஆணி திங்கள், 32 வள்ளுவராண்டு 2057.
1: உலக பொதுமறையாம் பொய்யா மொழி புலவர் திரு வள்ளுவரின் திருக்குறளிலிருந்து நாம் இன்று தரும் குரல் ஈகை என்ற தலைப்பின் கீழ் குரல் இலக்கம் 223. இளநென்னும் எவ்வம் உறையாமை ஈதல் புலனுடையான் கண்ணே உள. இந்த குரலுக்கான விளக்கம் யாதனே, தமக்குள்ள வறுமையும் துன்பத்தையும் காட்டிக்கொள்ளாமல் பிறருக்கு ஈவது நல்ல குடும்பத்திலே பிறந்த உயர்ந்த குடிமரிடம் மட்டுமே உள்ள உயர்ந்த பண்பாகும் என்று இந்த குரல் பொருள்படுகின்றது. அன்புக்குரிய நேர்களே, வாராவாரம் உங்கள் அபிமான மெல்பர்ன் 3ZZ தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை 92.3 பண்பலை அலைவரிசையின் ஊடாக மெல்பர்ன் வாழ்நேர்களும் உலக தமிழரின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலியின் இணையம் www.inbatamil.com ஊடாகவும் எமது வானொலி இணைய முகவரியான www.3ZZ.com.au ஊடாகவும் டியூனின் ஊடாக உலகம் பூராவும் வாழ நேர்கள் நேரடியாகவும் மற்றும் எமது 3ZZ வானொலி இணையத்தினூடாக கடந்த 3 மாத தமிழ் ஓசை நிகழ்ச்சிகள் வரையும் கேட்டு

கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய எமது த்ரீ ட்ரிபிள் செட் தமிழ் ஓசை நிகழ்ச்சியில் வரலாற்றில் இவ்வாறமும் இவ்வாறு நினைவில் நீங்காதவர் பதிவுகளும் மறைந்து பலர் மனதிலே இடம் பிடித்த சிவதொண்டர் அமரர் சிவானந்தாவுக்கான அஞ்சலி மற்றும் இன்றைய செய்தியின் பின்னணியில் நான்கு பதிவுகளுடன் அறிவித்தல்கள் பாடல்கள் என்பன இன்றைய த்ரீ ட்ரிபிள் செட் தமிழ் ஓசை நிகழ்ச்சியிலே இடம்பெற காத்திருக்கின்றது. எமது வாராந்த தமிழ் ஓசை நிகழ்ச்சிகள் இன்னமும் முன்கூட்டியே முன்பதிவு செய்யப்பட்டு எமது வளமையான நேரமான இரவு 8 மணி முதல் 9 மணி வரை ஒளிபரப்பாகின்றது. உங்கள் அறிவித்தல்கள் செய்திகளை முன்கூட்டியே அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். எமது த்ரீ ட்ரிபிள் செட் தமிழ் ஓசை நிகழ்ச்சிகளை வியாழன் இரவு 8 மணிக்கும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கும் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கும் மற்றும் ஐரோப்பிய நேயர்களுக்காக இரவு வேளையிலும் மறு ஒளிபரப்பாக 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலி மீண்டும் நேயர்களுக்கு ஒளிபரப்பு செய்கின்றது. த்ரீ ட்ரிபிள் செட் வானொலி நிலைய விதிப்படி 1 மணி நேர ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 50 அங்கத்தவர்கள் இருக்க வேண்டும். இந்த காலப்பகுதியில் தமிழோசையோடு அங்கத்தவர்களாக சேர்ந்தோ அல்லது காலாவதியான உங்கள் அங்கத்துவத்தை புதுப்பித்தோ த்ரீ ட்ரிபிள் செட் தமிழோசையை தொடர்ந்தும் வானலைகளில் தமிழ்ந்து வருவதற்கும் எமது 1 மணி நேர ஒளிபரப்பை விருத்தி செய்வதற்கும் உதவிடும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். இந்நேரத்தில் ஜூலை 19 எங்கள் இனத்தின் உன்னத சகோதரி தாயான தாய் மதிவதனி பிரபாகரின் பிறந்த நாளாகும். ஒவ்வொரு ஆணின் அத்தனை வெற்றிகளுக்கும் பின் ஒரு பெண் இருப்பார் என்பார்கள். அக்கா வரையில் முற்றிலுமாக இது உண்மை. கார்ல் மார்க்ஸுக்கு வாய்த்த ஜெனி போல் எங்கள் அண்ணனுக்கு அண்ணியானவள். எங்கள் அண்ணனின் துணைவியாக எளிமையும் அன்பும் பண்பும் நிறைந்த நுரைகுடமாக வாழ்ந்த எங்கள் தேசிய தாயான சகோதரி மதிவதனி அக்காவின் பொறுமையும் கருணையும் தியாகமும் தேசிய தலைவரை குடும்பம் என்ற வட்டத்திலே முடக்காமல் காத்தது. அறிவும் ஆற்றலும் இருந்தாலும் அமைதியும் அடக்கமும் அடையாளமாக கொண்ட இந்த பூமி தாய் எங்கள் இனத்துக்காக பொறுத்து கொண்ட வலிகள் எண்ணில் அடங்காதவை. காட்டிலும் மேட்டிலும் காதலுக்காகவும் தமிழ் ஈழ விடுதலைக்காகவும் இவள் நடந்த இருள்வழி பயணங்கள் செய்த தியாகங்கள் சுமந்த வலிகள் வார்த்தைகளுக்குள் அடங்காதவை. வரலாறு மறக்கலாம், ஆனால் கூடி வாழ்ந்த போராளிகள் மக்கள் மறக்க மாட்டார்கள். பெற்ற பிள்ளைகளை கூட எங்கள் தேசத்துக்காக தந்த தேசிய தாய்க்கு இருந்தாலும் பிறந்தாலும் வாழ்த்து பாடும் தமிழ் உலகம். காதலுக்கும் தேசிய பற்றுக்கும் இலக்கணமான எங்கள் தேசத்தின் செல்வியை என்றுமே போற்றி இன்றைய தமிழோசை நிகழ்ச்சிகளுக்குள் நாம் இப்போது நுழைகின்றோம்.

0: வரலாற்றில் இவ்வாரத்தில் ஜூலை மாதம் 10ஆம் தேதி 1990 வடமராட்சி கடலில் நங்கூரமட்டிருந்த எடித்தாரா என்ற பெயருடைய கட்டளை கப்பல் மீது கரும்புலி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் மேஜர் காந்தரூபன், கேப்டன் வினோத், கேப்டன் கோலின்ஸ் ஆகிய கரும்புலிகள் பங்கேற்று கட்டளை கப்பலுக்கு சேதத்தை ஏற்படுத்தி வீரசாவடைந்தனர். 1990 கல்முனை மட்டக்கிளப்பில் ஸ்ரீலங்கா ராணுவத்தாலும் ஜிஹாத் முஸ்லிம் படைகளாலும் வைத்தியர் சண்முகநாதன், அவரது மனைவி உட்பட 31 தமிழர்கள் வெட்டியும் சுட்டும் கொல்லப்பட்டனர். தமிழீழ அரசின் முதலாவது பெயர் சூட்டப்பட்ட ராணுவ நடவடிக்கையான 1991 ஆகாய கடல்வழி சமர் ராணுவ நடவடிக்கையில் 603 போராளிகள் வீரச்சாவடைந்ததன்
1: வீர வணக்க நாள்
0: ஜூலை 11 1895 லூமியர் சகோதரர்கள் அறிவியலாளர்களுக்கு திரைப்பட தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தினார். 1990 கொக்காவில் ராணுவ முகாம் விடுதலை புலிகளினால் தகர்க்கப்பட்டது. 1990 சேனை குடியிருப்பு அம்பாறையில் வயலில் வேலை செய்த 4 தமிழ் விவசாயிகள் ஸ்ரீலங்கா படையினால் கொன்று அங்கேயே எரிக்கப்பட்டார்கள். 2006 மும்பையில் இடம்பெற்ற தொடர் குண்டுவெடிப்புகளில் 209 பேர் கொல்லப்பட்டார்கள். 1925 பிறந்த தமிழ் தொண்டர் தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் பிறந்தநாள் மற்றும் உலக மகள் தொகை நாளுமாகும். ஜூலை 12 1971 ஆஸ்திரேலியாவிலே பழங்குடியினரின் கொடி முதன் முறையாக பறக்க விடப்பட்டனர். 1990 திருமலை நிலாவளியில் பெண்கள் சிறுவர் உட்பட 55 தமிழர் 4 நடந்த ஸ்ரீலங்கா படையின் விளையாட்டத்தில் பலியாகினர். இதில் 4 தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்பட்டும் கொல்லப்பட்டார்கள். 1991 கிண்ணி அடியில் 13 தமிழ் மக்கள் ஸ்ரீலங்கா படைகளாலும் முஸ்லிம் ஊர்காவல் படையாலும் சுட்டும் வெட்டியும் கொல்லப்பட்டார்கள். 2007 வவுனியாவில் இலங்கை வான்படையின் கிபீர் வானூர்தியை விடுதலை புலிகள் சுட்டு வீழ்த்தியனர். 1975 பிறந்த தமிழக திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் அமரர் நா முத்துக்குமாரனின் பிறந்தநாள். ஜூலை 13 1844 இலங்கையில் காவல்துறை நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன. 1869 இந்து பிள்ளைகளின் கல்விக்கு ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணையில் ஒரு ஆங்கில பாடசாலையை நிறுவினார். 1989 இலங்கை தமிழரசு கட்சி தலைவர் அண அமுதலிங்கம், வே யோகேஸ்வரன் ஆகியோர் கொழும்பில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 1997 சேகுவேராவினதும் தோழர்களினதும் உடலச்சங்கள் கியூபாவுக்கு கொண்டு வரப்பட்டன. 2017 மறைந்த நெஞ்சத்தில் இருக்கும் எண்ணங்களை துருகி கொண்டு உணர்வோடு படைப்புகளாக எழுச்சி மிகு தடம் பதித்த தமிழக ஓவியர் தமிழ் உணர்வாளர் நடிகர் வீரசந்தனம் ஐயா மற்றும் 1984 யாழ்ப்பாணம் தொண்டமநாட்டு பகுதியில் ஸ்ரீலங்கா அதிரடி படையின் சுற்றி வளைப்பின் போது விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினர் கேப்டன் லாலா ரஞ்சனின் வீரச்சாவடைந்த நாள். ஸ்ரீலங்கா ஒட்டுக்குழுவின் துப்பாக்கிச் சூட்டில் விழுப்பு அடைந்து மட்டக்கிளப்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 13ஆம் தேதியன்று வீரச்சாவனை அணைத்துக் கொண்ட மட்டு நகர அரசியல் துறை பொறுப்பாளர் லெப்டினன்ட் கர்னல் சேனாதி ராஜாவின்
1: பதவி நினைவு நாளும் ஆகும்.
0: ஜூலை 14 1979 6 தமிழ் மாணவர்கள் நவாளி நல்லூர் பகுதிகளிலே கைது செய்யப்பட்டு சித்திரவதைகளின் பின்னர் இறந்தனர். 1990 மட்டக்கிளப்பு மட்டைக்குமுனையில் 28 தமிழ் மக்கள் சுடப்பட்டு எரித்துக் கொள்ளப்பட்டார்கள். 1995 இலங்கை ராணுவத்தினரின் முன்னேறிப்பாதல் நடவடிக்கைக்கு எதிராக விடுதலை புலிகள் நடத்திய தாக்குதலில் புக்காரா விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டது. 2015 இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் நினைவு தினமும் ஜூலை 15ஆம் தேதியில் 1991 இலங்கை ராணுவத்தின் எறிகணை வீச்சில் ஈழத்து எழுத்தாளர் நெல்லை காணா பேகரின் குடும்பத்தோடு கொல்லப்பட்டார். 2006 ட்விட்டர் சமூக வலைத்தளம் ஆரம்பிக்கப்பட்டது. 1876 தனித்தமிழ் இயக்கத்தை ஆரம்பித்த மறைமலை அடிகள் மற்றும் 1903 பிறந்த தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் காமராசர் ஆகியோருடைய பிறந்த தினங்கள் ஆகும். 2003 மறைந்த பிரபல ஈழத்தின் நாதஸ்வர கலைஞர் NK பத்மநாதனின் நினைவு தினமும் ஆகும். ஜூலை 16 1989 புலட் அமைப்பின் தலைவர் உமா மகேஸ்வரன் கொழும்பில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். 1995 காங்கேசன் துறையில் விடுதலை புலிகளினால் இலங்கை கடற்படையில் எடித்தாரா கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது. 2004 தமிழ்நாடு கும்பகோணத்தில் தனியார் பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்திலே 94 பிள்ளைகள் தீயிட் கருகி மாண்டனர். ஜூலை 17 1911 யாழ்ப்பாணத்தில் தேச வளமை சட்டத்தில் திருமண விதிகளுக்கு மாற்றாக யாழ்ப்பாண திருமண சிறப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1955 வோல்ட் டிஸ்னி கலிபோர்னியாவில் டிஸ்னிலாண்டை திறந்து வைத்தார். 1979 இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது. அடுத்த 3 47 தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். 2014 ஆம்ஸ்டர்டாமில் இருந்து கோலாலம்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் உக்ரைன் ரஷ்ய எல்லையில் ஏவுகணை தாக்கு தாக்குதல் மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டதில் அதில் பயணம் செய்த அனைத்து 798 பேரும் கொல்லப்பட்டனர். 1941 பிறந்த பிரபல தமிழக திரைப்பட இயக்குனர் தமிழ் உணர்வாளர் பாரதி ராஜாவின் பிறந்த தினமும் சர்வதேச நீதிக்கான ஐநாவின் உலக நாளும் ஆகும். அடுத்து இன்றைய நினைவில் நீங்காதவர் பதிவில் தமிழ் வளர்த்த சான்றோர்களில் ஒருவரை நினைவில் கொள்ளும் சமயம். இலக்கியம் மட்டுமன்றி பேச்சு திறன், எழுத்து திறன், இசை போன்று பல துறைகளில் ஆழ்ந்த புலமை பெற்ற தமிழ் தொண்டர் தவத்திரை குன்றக்குடி அடிகளாரின் பிறந்த நாள் ஜூலை 11 1925. அவர் மறைந்தது 1995. மனிதன் எத்தனைதான் பிற மொழிகளை கற்று தெளிந்து புலமை பெற்றிருந்தாலும் அவன் தனது தாய் மொழியிலேதான் சிந்திக்க முடியும். அவனது உள்ளத்தை தொடும் ஆற்றலை அம்மொழி என்று கூறியவர் தமிழ் வளர்த்த தவத்திரு குன்றக்குடி அடிகளார். அடுத்து தமிழ் தேசிய போராளி அமரர் வீரசந்தனம் ஐயா அவர்களின் அன்னார் 2017 ஜூலை 13 எம்மை விட்டு மறைந்த நாள். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்து சிற்பங்களில் மூல வடிவமான ஓவியங்களை உருவாக்கிய தமிழ் தேசிய சிந்தனையாளர், தமிழ் பற்றாளர், தூரிகை, நெருப்பு, தமிழ் தேசிய போராளி, ஓவியர் அமரர் வீரசந்தானம், உங்கள் நினைவுகளால் வாழ்கின்றோம். மனம் கனத்த கண்ணீர் வணக்கம் ஐயா. தானே தலைவனின் அன்புக்குரியவருக்கு வீர வணக்கம். திருகோணமலை எனும் போது மக்கள் நினைவுகளில் வலம் வருவோர் இருவர். ஒருவர் சிங்கக்குடியை விரும்பி பிடித்தவர், மற்றவர் ஏறிய ஆக்கிரமிப்பு கொடியை எரித்தவர். 15 லெப்டினன்ட் சார்ல்ஸ் ஆண்டனியின் நினைவு தினம். வரலாற்றில் என்று நிலைத்து நிற்பவர் சீலன் என்கின்ற சார்ல்ஸ் மற்றும் வீரவங்கை ஆனந்த் உடைய வீர வணக்க நாளும் ஆகும். யாழ் மாவட்டம் மீசாலை பகுதியில் 15/7/1983 துரோகி ஒருவனின் காட்டிக்கொடு ஸ்ரீலங்கா படையினரின் முற்றுகையில் ஏற்பட்ட மோதலில் நெஞ்சில் குண்டு பாய்ந்த வேளையில் எதிரிடம் தான் உயிருடன் பிடிபட்டு விடக்கூடாது எனவும் துப்பாக்கியை பாசறையில் ஒப்படைக்கும்படி கூறி தோழன் கையில் இருந்த சுடுகலனை கொண்டு தம்மை சுடுவித்து வீரச்சாவை தழுவிக்கொண்ட தமிழீழ விடுதலை புலிகளின் தாக்குதல் தளபதியும் தமிழீழ தேசிய தலைவரின் உற்ற தோழனுமாகிய லெப்டினன்ட் சீலன் வீரவங்கை ஆனந்த் ஆகிய மாவீரர்களின் மண்டு வீர வணக்க நாளாகும். அடுத்து பெருந்தலைவர் காமராசர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஒருவர் ஆவார். இவர் 1954 அப்போதைய சென்னை மாநில முதலமைச்சரானார். இவர் 9 தமிழகத்தின் முதல்வராக பதவி வகித்தார். இவருடைய காலம் தமிழக அரசியல் வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுகின்றது. தமிழகத்திலே பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். காமராசர் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர். இவரை தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, அரசரை உருவாக்குபவர், பெருந்தலைவர் என்றெல்லாம் புகழ்வர். இவர் கருப்பு காந்தி என்றும் அன்போடு அழைக்கப்படுகின்றார். இந்தியாவிலே மதிக்கத்தக்க 2 பிரதம மந்திரிகளை உருவாக்கி இந்தியாவின் கிங் மேக்கராகவும் போற்றப்படும் காமராஜர். காமராஜரின் மறைவுக்கு பின் 1976 இந்திய அரசு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது. மதுரை பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என்றும் சென்னை பன்னாட்டு வானூர்தி நிலையத்தின் உள்நாட்டு முனையத்துக்கும் காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இவருடைய பிறந்த நாளும் ஜூலை 15 ஆகும். 16 ஜூலை 2004 கும்பகோணம் பள்ளி தீ விபத்திலே 94 பிஞ்சுகள் நெருப்புக்கு இரையாகினார்கள். மறக்க முடியுமா?
1: வருடங்கள் கடந்து விட்டது,
0: இன்னும் இவர்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது. இந்த பிஞ்சுகளுக்கும் எமது கண்ணீர் அஞ்சலிகள். கவிஞர் வாலி மறைந்து
1: வருடங்கள்
0: கடந்த 2013 ஜூலை 18 வாலி அவர்கள் மறைந்தார்கள். தமிழ் சினிமாவில் இன்றும் நாம் மிக தீவிர விருப்பமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் பல அற்புத பாடல்களை இயற்றியவர் வாலி அவர்கள். வாலி அவர்கள் பாடலாசிரியர் மட்டுமல்லாது பாலச்சந்தரின் பொய்க்கால் குதிரை, பாத்தாளை பரவசம் உள்ளிட்ட படங்களிலும் நடித்துள்ளார். இவர் ஒரு சிறந்த இலக்கிய ஆளுமையும் ஆவார். இவர் எழுதிய பாண்டவர் பூமி, கிருஷ்ண விஜயம் ஆகிய கவிதை தொகுப்புகள் புகழ் பெற்றவை. வாலிப கவிஞர் பாலியின் ஈழத்து நாயகன் பற்றி அவர் பகிர்ந்து கொண்ட சிறு பதிவை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். உலக மக்கள் தொகை நாள் வேர்ல்டு பாப்புலேஷன் டே 11 ஜூலை மாதம். இந்த நாளிலே அழிவின் விளிம்பில் ஈழத்தமிழினம் பற்றி ஒரு சிறு பார்வை. மக்கள் தொகையால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து ஐநா மற்றும் மனிதவள அமைப்புகள் கவனம் செலுத்தும் இந்த நாளில் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் ஈழத்தமிழர்களாகிய நாம் அழிவின் விளிம்பிலே இருக்கின்றோம் என்று? 2009 பாரிய இன அழிப்பை அடுத்து கொல்லப்பட்டவர்கள், ஊனமுற்றவர்கள், விதவைகள், அரை விதவைகள் என்று கிட்டத்தட்ட எமது இனம் முடங்கிவிட்டது. தொடர்ந்து நடைபெறும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பில் எமது இன பரம்பலம் சனத்தொகையின் தான் சிங்களத்தால் நுட்பமாக குறிவைக்கப்பட்டுள்ளது. இதற்காக இன அழிப்பு அரசு கட்டாய கருத்தலை தொடக்கம் காணாமல் போனவர்கள் குறித்து எந்த பதிலும் தராது எமது இன பெண்களின் பெரும்பகுதியை அறவிதவைகள் என்ற சமூக நிலை அறைக்குள் வைத்து தொடர்ந்தும் பேணுவதால் எமது பிறப்பு வீதம் முற்றாக வீழ்ச்சி அடைந்து வருகின்றது. அண்மையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் தமிழரின் எதிர்காலம் ஒரு குடித்தொகையில் நோக்கு என்ற கருத்தரங்கில் உரையாற்றிய சமுதாய மருத்துவ நிபுணர் வைத்திய கலாநிதி முரளி வல்லிபுரநாதன் இலங்கையில் தமிழினம் அழிவு அபாயத்தை எதிர்நோக்குவதாக கடந்த கால தமிழர் குடித்தொகை வளர்ச்சி வீதத்தையும் ஏனைய தரவுகளையும் அடிப்படையாக கொண்டு ஆதாரத்துடன் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். ஒரு இனத்தின் எதிர்காலம் அவர்களின் கருவளத்திலேயே பிரதானமாக தங்கியிருக்கின்றது. ஒரு இனம் தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமெனின் அவ்வினத்தின் மொத்த கருவள வீதம் 2:1 அதிகமாக இருக்க வேண்டும். அதாவது சராசரியாக ஒரு பெண் 2 பிள்ளைகளுக்கு மேலாக 2:1 அளவில் பெற்றால் மாத்திரமே அதை மாற்றீடு செய்யும் கருவள வீதம், அதாவது குடித்தொகை குறையாமல் இருக்கும் ஒரு நிலை என்று கூற முடியும். ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட இனத்தின் ஒரு சோடி பெற்றோர் 2 பிள்ளைகளுக்கு அதிகமாக பெறுவரெனில் மாத்திரமே 2 பிள்ளைகளாவது இளம் வயதை அடைந்து குடித்தொகையை தக்க வைக்க முடியும். ஆனால் தொடரும் சிங்களத்தின் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு இந்த சமநிலையை பேண விடாது தடுத்து இனப்பரம்பலின் சமநிலையை குலைக்கின்றது. அரசியல் தீர்வுகள் குறித்து நாம் விவாதிப்பதற்கு முன்னால் எமது இருப்பை உறுதி செய்ய வேண்டியது முக்கியம். இன்றைய நாளில் நாம் உணர வேண்டிய மிக முக்கியமான அம்சம் இதுதான். தமிழ் அரசியல்வாதிகள் அறிவுசார் சமூகத்தையும் சிவில் சமூகத்தையும் இணைத்து உடனடியாக மக்களுக்கு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு மற்றும் இனப்பரம்பல் குறித்த புரிதல்களை பயிற்சி பட்டறைகள் கருத்தரங்குகள் மூலம் தொடர்ச்சியாக தெளிவுபடுத்த வேண்டும். இல்லையேல் நமது அழிவுக்கு நாமே காரணமானவர்களாக இருந்தோம் என்ற வரலாறே என்றும் சிந்திப்போம், செயற்படுவோம். இலங்கை தீவில் தமிழ் மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய இனப்படுகொலை கலவரமான மேற்கொள்ளப்பட்ட ஜூலை படுகொலை 1983 நடந்து
1: வருடங்கள் ஆகியுள்ளன.
0: ஜூலை 23 1983 தொடக்கம் 2 கிழமைகளுக்கு மேலாக திட்டமிட்ட முறையில் சிங்கள இனவாதிகள் இலங்கை தமிழர்களை கொடுமைப்படுத்தியும் சொத்துக்களை அழித்தும் கைப்பற்றியும் 3000 பேர் வரை படுகொலை செய்ததுமான ஒரு துன்பியல் நிகழ்வாகும். இது பற்றிய மேலதிக விவரங்களை அடுத்து வரும் வாரங்களிலே பகிர்ந்து

வியாழன் இரவுகளிலே ஒளிபரப்பாகும் தமிழ் ஓசையின் மறு ஒளிபரப்பினை உலகத் தமிழரின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலியூடாக வெள்ளை காலை 10 மணிக்கும் சனி மாலை 4 மணிக்கும் மீண்டும் மறு ஒளிபரப்பிலே கேட்டு மகிழலாம்.

0: பார்த்து காசு பார்த்தா ஏக போக விலையில மண்டிட்டு கும்பிடுறோம் கடவுளோட சிலைகளை அதை கடத்தி வித்து காசு பார்த்தா ஏக போக விலையில ஏறுதடா இங்கே ஏறுதடா இப்போ ஏறுதடா மக்கள் தொகை 100 கோடி ரெட்டிலே சோறில்லாம ஏழ ஜனம் சுத்துதடா ரொட்டிலே ஏறுதடா மக்கள் தொகை 100 கோடி ரெட்டிலே சோறில்லாம ஏழ ஜனம் சுத்துதடா ரொட்டிலே
1: 83 கருப்பு ஜூலை நினைவான ஆக்கம் கவிதை பாடல்கள் கருப்பு ஜூலை உயிரோடு இருக்கும் இனப்படுகொலையின் பதிவு தமிழர்களின் வாழ்வை புரட்டி போட்ட கருப்பு ஜூலை தினம் ஜூலை 25 தேதியாகும் கருப்பு ஜூலை என்பது ஜூலை 23, 1983 தொடக்கம் 2 கிழமைகளுக்கு மேலாக திட்டமிட்ட முறையிலே சிங்கள இனவாதிகள் இலங்கை தமிழர்களை கொடுமைப்படுத்தியும் சொத்துக்களை அழித்தும் கைப்பற்றியும் 400 தொடக்கம் 3000 பேர் வரை படுகொலை செய்ததுமான ஒரு துன்பியல் நிகழ்வாகும் இது தமிழீழ விடுதலை புலிகள் 13 இலங்கை படையினரை யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் படுகொலை செய்ததின் தூண்டுதல் விளைவு எனப்பட்ட போதும் இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பு முறை ஒரு திட்டமிட்ட செயற்பாடாகவே நம்பப்படுகின்றது கருப்பு ஜூலை நிகழ்வுகளே இலங்கை இனப்பிரச்சினை ஆயுத போராட்டமாக மாற காரணமானதாக பார்க்கப்படுகின்றது 4 தசாப்தங்கள் கடந்த பொழுதும் இலங்கை தீவில் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாமல் தொடர்ந்தும் இனமுறுகள் தொடர்ந்து கொண்டே இருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது 1956 கல்லோயாவில் தமிழர்களை கொன்று இனப்படுகொலையை ஆரம்பித்த ஸ்ரீலங்கா அரச இயந்திரம் 1983 ஜூலையில் ஆயிரக்கணக்கிலே தமிழர்களை கொன்று எஞ்சியவர்களை கப்பலில் ஏற்றி இது உங்கள் நாடல்ல உங்கள் மண்ணுக்கே செல்லுங்கள் என காங்கேசன் துறைக்கு அனுப்பி வைத்தது இந்த வகையில் தான் என்னதான் இருந்தாலும் போனாலும் எமது மண்ணில் தான் எமக்கான பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்திய நிகழ்வு அது இதனை கருப்பு ஜூலை என நினைவு கூறுகின்றோம் இதன் தொடர்ச்சியாக ஜூலை மாதம் என்றாலே தமிழர் மீதான இனப்படுகொலைகள் தொடர்ந்த காலங்களிலும் விரிவடைந்தன இந்த வேளையில் தான் தமது மனோதிடத்தின் உச்சமாக அவலத்தை தொடுத்தவர்கள் மீது ஆயுத போராட்டமாகவும் தமது உயிரையே ஆயுதமாக்கி கரும்புலிகளாகவும் மாறி தமது விடுதலை பயணத்தை ஆரம்பித்தனர் விடுதலை புலிகளும் சக அமைப்புகளும் இருண்மையான நாட்களை ஒளியூட்டி அடுத்து வந்த ஜூலை மாதங்கள் எதிரிகள் பயப்பீதியுடன் உறங்கும் நாட்களாகவே மாற்றினார்கள் கருப்பு ஜூலை 83 இனவழிப்பு உலகம் வேடிக்கை பார்த்த நாட்கள் அன்று உயிர் நீத்த அனைத்து உறவுகளுக்கும் எமது அஞ்சலிகள் உரித்தாகட்டும் புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்கள் தமிழர் அமைப்புகளின் முழுமையான கவனமும் எமது செயற்பாடுகளும் தாயக மக்களுடன் ஒற்றுமையுடன் பரஸ்பர ஒத்துழைப்புடன் எங்கள் தாயக மக்களின் விடுதலை வாழ்வுக்காக பணியாற்றுவதற்கென உள்ளார்ந்த உறுதிமொழிகளை கருப்பு ஜூலையின் கனத்த நினைவுகளுடன் மனங்களிலே ஏற்றுக்கொள்வோம் தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம்
2: உருண்டோடும் பூமி பந்தில் தேசத்தை தேடியலைந்த தமிழினத்தை கூண்டோடு அழிக்க பேரினவாதம் கலவரமெனும் பெயரில் கையில் எடுத்த ஆயுதமே தமிழர்கள் மீதான இனப்படுகொலை உலகத்தின் ஈர விழிகளும் மீது படிந்திருக்க தமிழர்கள் ஓடி ஒழிக்க இடமின்றி பட்டி தொட்டியெங்கும் தேடியளிக்கப்பட்ட கருப்பு நாள் 2 ஆண்டுகள் கடந்த போதும் தமிழரின் ஆன்மாவை உலுக்கிய இந்த துயர் தோய்ந்த நிகழ்வு தமிழர்களின் மனதில் இறுக படிந்து இன்றும் தீயாய் பற்றியெறிகின்றது மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கமே காடையர்களை ஏவிவிட்டு தமிழர்கள் மீது இனவெறி கூத்தாடியது தமிழர்களின் பொருளாதார முதுகெலும்பாய் விளங்கிய வர்த்தக நிலையங்கள் எரிக்கப்பட்டு அவர்கள் காலம் காலமாய் தேடிய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு அப்பாவி பிஞ்சு குழந்தைகள் கொதிக்கின்ற தார் பீப்பாவில் போடப்பட்டு தமிழ் பெண்கள் சிங்கள காடையர்களால் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு எஞ்சியோர் இரவோடு இரவாக அடித்து விரட்டப்பட்டு அகதிகளாக்கப்பட்ட நாள் இக்கரை படிந்த கருப்பு ஜூலையில்தான் 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் தமிழர்களின் வரலாற்று பொக்கிசமாக விளங்கிய ஜால் நூலகமும் அங்கிருந்த 93,000 புத்தகங்களும் சிங்கள காடியர்களால் திட்டமிட்டு எரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டது உங்களுக்கு நினைவிருக்கும் எனவே தமிழர்கள் சுமந்த வலிகளை கருப்பு ஜூலை தந்த வடுக்களை வரிகளாக்கி இது இருளின் இசையெனும் இசை இருவட்டை வரலாற்று ஆவணமாக பதிவு செய்து எம் எதிர்கால சந்ததிக்கு வழங்குவதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கலை பண்பாட்டுத்துறையின் ஆவண வெளியீட்டு பிரிவு வழி செய்கின்றது.
3: இவ்விருவட்டு உருவாக்கத்திற்கு அயராது உழைத்த அத்தனை ஈழக் கலைஞர்களையும் நன்றியுணர்வோடு பற்றிக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, காலம் தோறும் வெளிவரும் எமது படைப்புகள் கனதியான வரலாற்றை பறைசாய்க்க வீழ்த்த முடியாத விடுதலை உணர்வை நெஞ்சில் சுமப்பவர்களாகிய நீங்கள் வாழ்த்துவதுடன் நின்றுவிடாது எம்முடன் ஒன்றாய் வடம் பிடியுங்கள். தமிழர்களின் வீழ்த்த முடியா பெருவீரம் வரலாற்றில் வழிகாட்டட்டும். விடுதலை உணர்வையும் பெரும் தியாகங்களையும் எத்தனை கருப்பு யூளைகளாலும் அழிக்க முடியாது. நன்றி. ஆவண வெளியீட்டு பிரிவு, கலை பண்பாட்டுத்துறை, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி.

வியாழன் இரவுகளிலே ஒளிபரப்பாகும் தமிழ் ஓசையின் மர ஒளிபரப்பினை உலகத் தமிழரின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலியூடாக வெள்ளி காலை 10 மணிக்கும் சனி மாலை 4 மணிக்கும் மீண்டும் மறு ஒளிபரப்பிலே கேட்டு மகிழலாம்.

முடியாத சில குரல்கள் உள்ளது. அந்த குரல்களில் மிக முக்கியமானது எஸ் ஜானகி அம்மா அவர்களின் குரல். 5 தசாப்தங்களுக்கு மேலாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயத்தை வென்றவங்க. இந்திய திரை இசை பாடகர்களில் மகுடம் சூடா மகாராணி, தென்னிந்தியாவின் இசைக்குயில், நைட்டிங்கேல் ஆஃப் சவுத் இந்தியா எஸ் ஜானகி, மகிழ்ச்சி, சோகம், காதல், தாய்பாசம், பக்தி என எந்த உணர்வையும் தன்னுடைய குரலால் உயிர்ப்பிக்கும் காலத்தால் அழியாத பல பாடல்களை தன் குரலால் மெருகேற்றி நமக்கு அளித்தவர் எஸ் ஜானகி அவர்கள். 1938 ஏப்ரல் 23 அன்றைய மதராஸ் மாகாணத்தில், அதாவது தற்போதைய ஆந்திர பிரதேசம் உள்ள குண்டூரில் பிறந்தவங்க. அப்பா ராமமூர்த்தி, அம்மா சத்யவதி. இவர்கள் ஒரு தெலுங்கு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். சிறு வயதில் இருந்தே அவருக்கு இசையின் மீது அளவற்ற ஈர்ப்பு இருந்தது. வீட்டில் ஒலித்த பக்தி பாடல்கள், வானொலியில் கேட்ட திரைப்பட பாடல்களை கவனமாக கேட்டு அப்படியே பாடி பழகினார் எஸ் ஜானகி அவர்கள். பிறகு முறையான கர்நாடக இசையை கற்றுக்கொண்ட ஜானகி அவர்கள் சிறு வயதிலேயே மேடைகளில் பாடி பாராட்டை பெற்றாங்க. அவருடைய இனிமையான குரலும் எந்த பாடலையும் விரைவாக கற்றுக்கொள்ளும் திறமையும் இசை உலகில் ஒரு பெரிய இடத்தை பிடிப்பார் என்ற நம்பிக்கையை அப்போது ஏற்படுத்தியது. அப்படி 1957 தமிழில் வெளிவந்த விதியின் விளையாட்டு படத்தில் இடம்பெற்ற பெண் என்னாசை பாழானது ஏனோ என்ற பாடலை பாடி தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. அடுத்த நாளே தெலுங்கில் எம்எல்ஏ என்ற படத்தில் நீ ஆசா அடியார் என்ற பாடலை கண்டசாலாவுடன் இணைந்து பாடும் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைத்தது. இதனையடுத்து நிறைய படங்களில் பாடும் வாய்ப்பு அவரை தேடி வந்தது. முதல் ஆண்டிலேயே 6 மொழிகளில் 100 பாடல்களை பாடி முடித்த எஸ் ஜானகி அவர்கள் கடந்த 1957 இருந்து தமிழ் மொழியில் பாடத் தொடங்கினாங்க. அதன் பிறகு 60 ஆண்டுகள் ஓய்வின்றி பல மொழிகளில் எஸ் ஜானகி அவர்கள் பாடினாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி, சமஸ்கிருதம், ஒடியா, துளு, உருது, பஞ்சாபி, கொங்கனி, ஆங்கிலம், ஜப்பானீஸ், ஜெர்மன், சிங்களம் உட்பட 17 மொழிகளில் பாடியிருக்கிறார். இத்தனை மொழிகளில் பாடிய இன்னொரு பாடகர் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பாரா என்பது தெரியாது. திரைப்பாடல்கள், பக்தி பாடல்கள் என 48,000 மேற்பட்ட பாடல்களை எஸ் ஜானகி அவர்கள் பாடியிருக்கிறார். பொதுவாக பெரும்பாலான பாடகர்கள் அவர்கள் குரலில் அந்த வயதுடையவர்களுக்கு மட்டுமே பாடுவார்கள். ஆனால் ஜானகி அவர்கள் பெண் குரலில் மட்டுமில்லாமல் குழந்தைகளுக்கும் பாடியிருக்கிறார். அதில் ஆண் குழந்தைக்கும் பாடியிருக்கிறார், பெண் குழந்தைக்கும் பாடியிருக்கிறார், வளர்ந்த ஆண் குரலிலும் பாடியிருக்கிறார். இதுபோல் அனைத்து பாலினருக்கும் வயதினருக்கும் பாடிய ஒரே பாடகி எஸ் ஜானகி அவர்கள் மட்டுமே. பல பக்தி பாடல்களுக்கு இவரே மெட்டமைத்து வரிகள் எழுதி பாடி இசை அமைத்திருக்கிறார். அப்படி தெலுங்கு படம் ஒன்றிற்கும் இசை அமைத்திருக்கிறார் எஸ் ஜானகி அவர்கள். தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கில் எஸ் ஜானகி அதிக பாடல்களை பாடியிருக்கிறார். MSV இளையராஜா முதல் ஏ.ஆர். ரஹ்மான் வரை இந்தியாவின் முன்னணி இசையமைப்பாளர்கள் அனைவரது இசையிலும் பாடியிருக்கிறார். இளையராஜா இசையமைப்பாளராக அறிமுகமான அன்னக்கிளியில் இடம்பெற்ற அன்னக்கிளி உன்னை தேடுது, மச்சானை பாத்தீங்களா, 16 வயது நிலை படத்தில் செந்தூர பூவே, குயிலே கவி குயிலே, அழகிய கண்ணே, காற்றில் எந்தன், அழகு 1000, டிக் டிக் டிக்கின், இது ஒரு நிலா காலம், புத்தம்புது காலை, பொன்மேனி உருகுதே, பொன்வானம் பன்னீர் தூவும், அழகு மலராட, ராசாவே உன்னை நம்பி, ஊரு ஜனம், ஒரு பூங்காவனம், ஆசை அதிகம் வச்சே, மார்கழி திங்கள் அல்லவா, நெஞ்சினிலே நெஞ்சினிலே என்று எஸ் ஜானகி அவர்கள் பாடிய முக்கியமான பாடல்களை நாள் முழுக்க பட்டியலிட்டு சொல்லலாம். அந்த அளவிற்கு இவருடைய பாடல்கள் உள்ளது. எஸ் ஜானகி என்றதும் நெற்றியில் பெரிய சைஸில் இருக்கும் குங்குமம் தான் நமது நினைவுக்கு வரும். ராம்பிரசாத் என்பவரை 1959 திருமணம் செய்து கொண்டார் ஜானகி அவர்கள். ராம்பிரசாத் ஜானகி அவர்கள் இசை பயணத்திற்கு பெரிய ஆதரவாக இருந்திருக்கிறார். இந்த தம்பதியருக்கு முரளி கிருஷ்ணா என்ற ஒரு மகன் பிறந்தார். துர்திருஷ்டவசமாக 1997 இவரது கணவர் ராம்பிரசாத் உயிரிழக்க அது ஜானகியின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அடியாக
அமைந்தது. அப்போது பாடுவதை சற்று குறைத்து கொண்டார். பிறகு பாடல்கள் மூலம் அந்த சோகத்தையும் கடந்தார் ஜானகி. தனது மகனை தனி தாயாக இருந்து வளர்த்து ஆளாக்கினார். மகன் மீது அலாதி பிரியம் கொண்டிருந்தார் ஜானகி அம்மா. திரைத்துறையில் ஈடுபாட்டோடு இருந்த இவரது மகன் முரளி சில தெலுங்கு படங்களிலும் நடித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டுக்கும் அடிக்கடி வரும் அவர் பரதநாட்டிய கலைஞர் உமாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள். மகள்கள் பிறந்த பிறகு கொஞ்ச காலம் நல்லபடியாக போன இவர்களுடைய திருமண வாழ்க்கை திடீரென விவாகரத்தில் முடிந்துவிட்டது. பிறகு தனது தாய் ஜானகியுடனேயே வாழ்ந்து வந்தார் முரளி. பிறகு 2026 ஜனவரி 22 முரளி கிருஷ்ணா உடல்நலக்குறைவு காரணமாக மைசூரில் காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிறகு 2017 இனி சினிமாவில் பாடுவதில்லை என்று அறிவித்தார் ஜானகி அம்மா. ஆனால் அடுத்த வருடம் பன்னாடை என்ற படத்தில் பாடினார். காசுக்கோ புகழுக்கோ அவர் திரும்பி வரவில்லை. அந்த படத்தின் இயக்குனர் 2012 ஒரு படத்திற்கு பாட கேட்ட போது உடல்நிலை சரியில்லாமல் ஜானகியால் பாட முடியாமல் போயிருக்கிறது, இன்னொரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக பாடுகிறேன் என சொல்லி அனுப்பியிருக்கிறார். அப்போது அவர் மீண்டும் வந்து கேட்ட போது இனி பாட போவதில்லை என்று அறிவித்திருந்த போதிலும் பாடி தந்திருக்கிறார் ஜானகி அவர்கள். 2013 பத்ம விருது அறிவித்த போது தேவையில்லை என்று மறுத்தார் ஜானகி அவர்கள். பத்ம விருதை விட மேலான விருதுக்கு தான் தகுதியானவர் என்று ஜானகி அவர்கள் அறிவித்தாங்க. பத்ம விருது காலம் தாழ்த்தி வழங்கப்பட்டதாக கூறி அதனை ஏற்க மறுத்தாங்க. 55 மேலாக இசைத்துறையில் தொடர்ந்து பாடி வரும் தனக்கு இவ்வளவு தாமதமாக அங்கீகாரம் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டாங்க. அப்போது இது பரபரப்பாக பேசப்பட்டது. பல மொழிகளில் ரசிகர்கள் எனக்கு கொடுத்த அன்பையே நான் மிகப்பெரிய விருதாக நினைக்கிறேன், எனக்கு அதுவே போதுமானது என கூறியிருந்தாங்க. இது அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. தென்னிந்தியாவைச் சேர்ந்த கலைஞர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக பகிரங்கமாக குற்றமும் சாட்டியிருந்தாங்க. MSV இளையராஜா, சிவாஜி கணேசன் உட்பட எத்தனையோ கலைஞர்கள் இங்கு பாரத ரத்னா வாங்கும் தகுதியுடன் இருக்கிறாங்க எனவும் சுட்டிக்காட்டியிருந்தாங்க. தனக்கு மட்டுமில்லாமல் தன்னை போலவே இனிவரும் எந்த கலைஞருக்கும் காலம் கடந்து அங்கீகாரம் வழங்கி விருதுகளை அளிக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையையும் முன்வைத்திருந்தாங்க ஜானகி அவர்கள். சினிமாவில் பாடுவதற்கு முன்னால் ஆல் இண்டியா ரேடியோவில் நடந்த பாட்டு போட்டியில் முதல் பரிசை அப்போதைய ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத்திடமிருந்து ஜானகி அவர்கள் வாங்கியிருந்தாங்க. 55 மேல் 17 மொழிகளில் 48,000 பாடல்களுக்கு மேல் பாடி தகுதியிலும் திறமையிலும் சாதனை படைத்திருக்காங்க. அது மட்டுமல்ல, ஜானகி அவர்கள் தன்னுடைய பெயரில் அறக்கட்டளை ஒன்றையும் நடத்திட்டு வராங்க. இதன் மூலம் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நிதி திரட்டுவதற்காக 2017 அக்டோபர் 28 மைசூர்ல இசை கச்சேரி ஒன்றையும் நடத்திருந்தாங்க. அப்போது பேசிய அவங்க இதுதான் தன்னுடைய கடைசி மேடை கச்சேரி, இனிமேல் கச்சேரிகளிலும் பாடப்போவதில்லை என்று அறிவித்திருந்தாங்க. 3 ரசிகர்களை தன்னுடைய குரலால் மகிழ்வித்தவங்க எஸ் ஜானகி அவர்கள். இனிமே தான் பாட போவதில்லை என்பதற்கு ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. அந்த காரணம், இளம் தலைமுறைக்கு வழிவிட வேண்டும், நான் என்னுடைய வேலைகள்ல நிறைவா செய்திருக்கிறேன், அந்த திருப்தியே எனக்கு போதும் என்று சொல்லியிருந்தாங்க. இளம் தலைமுறைகள் வெற்றி பெறுவதை பார்ப்பது சந்தோஷமா இருக்கிறது, அதனால் நான் பாடுவதை நிறுத்திவிட்டேன் என்று சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பேட்டியில பேசியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பல தலைமுறைகளின் காதல், சோகம், சந்தோஷம் என அனைத்து உணர்வுகளுக்கும் தனது காந்த குரலால உயிர் கொடுத்தவங்க ஜானகி அம்மா. 4 தேசிய திரைப்பட விருது, பல மாநில அரசுகளின் விருதுகள் மற்றும் எண்ணற்ற பாராட்டுகளை பெற்ற ஜானகி அம்மா இசை என்பது வெறும் குரல் அல்ல, அது உணர்வுகளின் மொழி என்பதை தனது பாடல்களின் மூலம் நிரூபித்தவங்க. மேலும் July 11, 2026 அதாவது வயது மூப்பு மற்றும் உடல்நல குறைவால் ஜானகி அம்மா அவர்கள் காலமாகி இருக்காங்க. அவங்களோட மறைவு இந்திய இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பா கருதப்படுது. இசை வாழும் காலம் வரைக்கும் எஸ் ஜானகி அவர்களினுடைய குரலும் அவர் பாடிய பாடல்களும் மக்கள் மனங்களில் என்றென்றும் ஒலித்து கொண்டே இருக்கும்.

0: சமூக அறிவித்தல்கள். முதலில் விக்டோரிய தமிழ்ச் சங்கம் வழங்குகின்ற மாமனிதர் பேராசிரியர் சி ஜே எலியேசர் நினைவு சொற்பொழிவு 2026. இந்த ஆண்டு குடும்ப நலன் மற்றும் சமூக பாதுகாப்பு என்னும் தலைப்புகளிலே இந்த நினைவு சொற்பொழிவுகள் இடம்பெற இருக்கின்றது. ஃபேமிலி வெல்பீயிங் அண்ட் கம்யூனிட்டி சேஃப்டி, ரெக்கக்னைஸ், ரெஸ்பெக்ட் அண்ட் ரிஃபர். இதில் சிறப்பு பேச்சாளர்களாக செக்காவாசிலிருந்து வனேஜா ஜோன்ஸ், ஆக்டிங் மேனேஜர் பார்ட்னர்ஷிப் அண்ட் இனோவேஷன், ஸ்ரீ முத்துசாமி, சோஷியல் ஒர்க்கர், கவுன்சில் அட்வொகேட், கமிலா லவ், சோஷியல் ஒர்க்கர், கவுன்சில் அட்வொகேட். தனிப்பட்ட பாதுகாப்பு, மரியாதையான உறவுகள், சமூக நலம் மற்றும் குடும்ப நலம், மேலும் சிக்கலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள உதவும் ஆதரவு வழிகள் குறித்து அனுபவம் உள்ளவர்கள் விளக்க உள்ளார்கள். இது தனி நபர்களுக்கும் குடும்பங்களுக்கும் பயனளிக்கும் ஒரு முக்கிய விழிப்புணர்வு நிகழ்வாகும். இந்த நிகழ்வுக்கான உங்கள் வருகையை பதிவு செய்ய www.trybooking.com ஊடாக சென்று இந்த இணைப்பிலே உங்கள் வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். நடைபெறும் காலம் எதிர்வரும் ஜூலை மாதம் 26 ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 to 5 வரை. நடைபெறும் இடம் எலியேசர் மண்டபம், விக்டோரிய தமிழ் கம்யூனிட்டி சென்டர், இலக்கு 40/44 லோன்ஸ்டேல் ஸ்ட்ரீட், டேனினோங், விக்டோரியா 3175. விக்டோரிய தமிழ் கத்தோலிக்க சங்கம் விடுக்கும் அறிவித்தல். மடு மாதா திருவிழா. இந்நிகழ்ச்சி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 16 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:30 தொடக்கம், சென்ட் சொலாஸ்டிகா சர்ச், இலக்கம் 348 பேர்வுட் ஹைவே, பெனட்ஸ்வுட், விக்டோரியா 3125 எனும் இடத்திலே நடைபெற உள்ளது. இதன் திருப்பளிப்பு ஊசைகள் தமிழ், சிங்களம், ஆங்கிலத்தில் நடைபெறும். திருப்பளிப்பு ஊசைகளை தொடர்ந்து மடு மாதாவின் திருவிழாவும் இடம்பெற இருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு வில்லியம் அவர்களை 0409-0727-1314. மேலும் இந்த நிகழ்வுகளுக்கு தேவையான உணவுகளை, வேறு பொருட்களையும் அன்பளிப்பு செய்ய விரும்புபவர்கள் எட்கார் அவர்களை 0414-2791-167 என்னும் இலக்கத்தில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள்.
1: தமிழோசை நிர்வாகத்தின் அறிவித்தல். அன்புக்குரிய தமிழோசை நேர்களே, தமிழோசை கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக மெல்பர்ன் வான் அலைகளினூடாக உங்களுக்கு பலவிதமான கதம்ப நிகழ்ச்சிகளையும், தாயகத்து நிலவரங்களையும், உள்ளூர் நிகழ்வுகள் பற்றிய விவரங்களையும் உடனுக்குடன் வழங்கி வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இது தொடர்ந்து இந்த வியாழன் மாலைகளில் நிலைத்து நிற்க உங்கள் உதவியை நாம் நாடி நிற்கின்றோம். 3000 வானொலி நிலைய விதிப்படி 1 hour ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 50 அங்கத்தவர்கள் இருக்க வேண்டும். எனவே தமிழோசையோடு அங்கத்தவர்களாக சேர்ந்தோ அல்லது காலாவதியான உங்கள் அங்கத்துவத்தை புதுப்பித்தோ தமிழோசையை தொடர்ந்தும் வான் அலைகளில் தமிழ்ந்து வருவதற்கு உதவிடுவதோடு மேலும் எமது 1 hour ஒளிபரப்பை விதித்து செய்வதற்கும் உதவிடும்படி தாழ்மையோடு கேட்டுக் கொள்கின்றோம். தனி நபருக்கும் தமிழ் அமைப்புகளுக்குமான 1 சந்தா 16 வெள்ளிகளும், மாணவர்களுக்கும் சிரேஷ்ட பிரஜைகளுக்குமான 1 சந்தா 11 வெள்ளிகள் மாத்திரமே. இப்பொழுதே தமிழோசையின் அங்கத்தவர்கள் ஆவதற்கான மேலதிக விவரங்களுக்கும் அங்கத்துவ படிவங்களுக்கும் திரு கோபால் அவர்களை 0437-332-240 திரு ரமேஷ் அவர்களை 0414-1485-348 திரு டொமினிக் அவர்களை 0404-802-104 என்ற தொலைபேசி இலக்கங்களிலும் தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். முக்கிய குறிப்பு: தமிழோசை வானொலியில் அறிவிப்பாளர்களாக இணைந்து கொள்ள விரும்புபவர்களும் மேற்குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். ஆஸ்திரேலியாவில் எந்த வானொலியிலும் பணியாற்றுவதற்கான ஏற்றபடியான தகுந்த பயிற்சிகள் வழங்கப்படும்.
0: இத்துடன் தமிழோசையின் சமூக அறிவித்தல்கள் நிறைவு பெற்றன.
1: மரண அறிவித்தல். திருமதி கமலா ராணி தயாநிதி அவர்களுடைய மரண அறிவித்தல். ஈழத்தில் கொத்தியால் ஒழுங்கை கடற்கரை வீதி வல்வெட்டி துறையை புறப்படமாகவும் ஆஸ்திரேலியா மெல்பர்னை வதிவிடமாகவும் கொண்ட திருமதி கமலா ராணி தயாநிதி அவர்கள் கடந்த ஜூலை மாதம் 10 வெள்ளிக்கிழமை காலை சிவபதம் அடைந்தார். அன்னார் காலஞ்சென்ற பார்வதி பிள்ளை சின்னத்துறை தம்பதியரின் இளைய புதல்வியும், காலஞ்சென்ற நீலாவதி கருணாநிதி தம்பதியரின் மருமகளும், தயாநிதியின் அன்பு மனைவியும், சங்கரின் அன்பு தாயாரும், டாலினியின் அன்பு மாமியாரும், கல்பனா, கவிதா, கஜேந்திரா ஆகியோரின் சிறிய தாயாரும், சுகன்யா, சுரேஷ், தர்ம விலோஜினி, ரோஹிணி, தாரணி, ராதிகா, கார்த்திக், அனுஷா ஆகியோரின் ஆசை மாமியாரும், காலஞ்சென்ற சிவகாம சுந்தரி, சந்தன கண்டு, தங்க திரவியம், கதிர்கா கனகாமத்தம்பி கதிரண்ணா, சண்முக வடிவேல், தங்க வடிவேல் மற்றும் கனகம்மா சாந்தா ஆகியோரின் அன்பு சகோதரியும் ஆவார். மேலும் கனகரத்னம், கனகையா, பதுமநிதி, புஷ்பராணி, இந்திராணி, காலஞ்சென்ற சரஸ்வதி, சிவபாத சுந்தரம் ஆகியோரின் அன்பு மைத்தினியும் ஆவார். அன்னாருடைய இறுதி கிரியைகள் எதிர்வரும் ஜூலை மாதம் 17 தேதி வெள்ளிக்கிழமை காலை 11:45 முதல் 12:45 வரை ஜோய்ஸ் செப்பல், ஃபோக்னர் மெமோரியல் பார்க், இலக்கம் 1187 சிட்னி ரோட், ஃபோக்னர் எனும் மாயாணத்திலே இடம்பெற உள்ளது. தொடர்புகளுக்கு கணவர் தயாநிதி 0425838169, மகன் சங்கர் 0429947912, மருமகன் 0422883955. திருமதி கமலாராணி தயாநிதியின் மரண அறிவித்தலை கேட்டீர்கள்.
2: இன்றைய செய்தியின் பின்னணியில்,
3: ஜூலை மாதம் 16 தேதி வியாழக்கிழமை இன்றைய நாள். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷனி சில்வா 2029 ஆண்டு நடைபெற இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராகி அனுர்குமார் திசாநாயக்கவுக்கு போட்டி ஒன்றை கொடுப்பார் என்று அரசியல் அரங்கில் ஆரூடங்கள் கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது பற்றியும் முன்னாள் அமைச்சர் GL பீரிஸ் தலைமையிலான ஒரு குழு கொழும்பு ஐநா சபை அலுவலகத்துக்கு போய் அரசுக்கு எதிராக உப்பாரி வைத்திருப்பது பற்றியும் இன்றைய வீடியோவில் விரிவாக பேசுவோம். முதலில் ஜனநாயக காண்டம் GL பீரிஸ் ஐநா சபை அலுவலகம் போன படலம் குறித்து பார்ப்போம். 90களில் இருந்து GL பீரிஸை பார்த்த தலைமுறைகளுக்கு அவர் எப்படியான நபர் என்று ஒரு மனப்பதிவு இருக்கிறது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் செய்திகள் வாசிப்பது என்று ஆரம்பித்த பிறகு GL பீரிஸ் தெரிவித்த செய்திதான் நம்முடைய வீடுகளை முதல் முதலாக வந்து அடையக்கூடிய செய்தியாக இருக்கும். அது ஒரு காலம். அந்த செய்தி வரை எப்படி இருக்கும்? இலங்கை இறையாண்மை உள்ள நாடு என்றும், இலங்கை விவகாரத்தில் மேற்கத்தேய சக்திகளுக்கோ ஐநா சபைக்கோ தலையிட முடியாது என்றும் நீதி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். நாட்டை அந்நிய சக்திகளுக்கு காட்டிக் கொடுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்று இப்படித்தான் 1994 ஆண்டு முதல் 2001 ஆண்டு வரை GL பீரிஸ் வானொலி முழுக்க நிறைந்திருந்தார். அந்த காலத்தில் மாணவர்கள் செய்தி கேட்டு நாடு மற்றும் உலக விவகாரங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் கண்டிப்பாக உத்தரவு கூட போடுவார். தனியார் வானொலிகள் எல்லாம் பெரிதாக கோலோச்சாத ஒரு காலம்தான் அந்த காலம். இலங்கை வானொலியும் ரூபவாகினியும் IT எனும் சொல்வதுதான் வேத வாக்காக இருந்தது. ஆக GL பீரிஸின் தத்துவங்களை எல்லாம் ஒரு தேசிய கீதம் மாதிரி அன்றைய சிறார்கள் பாடம் செய்திருந்தார்கள். அதை அப்படியே போய் பாடசாலைகளில், கலா மன்றங்களில் வானொலி செய்தி வாசிப்பு என்ற பெயரில் ஒப்புவித்தவர்கள் பலர். 1994 ஆண்டுகளில் சந்திரிகா அரசை தாங்கிய முக்கிய 4 தூண்கள் இருந்தன. அதில் முதலாமவர் மங்கள சமரவீர, அடுத்தது வெளிநாட்டு அமைச்சர் லக்ஷ்மண் கதிர்காமர், அடுத்து SB திசாநாயக்கர் GL பீரிஸ், மஹிந்த ராஜபக்ச எல்லாம் டாப் 5 லிஸ்டிலேயே இல்லை என்று சொல்லலாம். GL பீரிஸ் சந்திரிகா அரசில் இருந்த போதும் சரி, அதன் பிறகு மஹிந்த அரசில் இருந்த போதிலும் சரி, அவர் ஐநா சபைக்கு எதிரான கருத்துக்களை கூறும் ஒருவராக, யுத்த குற்றச்சாட்டுக்களை மறுக்கும் ஒருவராக, மேற்கத்தைய அரசுகளை எதிர்க்கும் ஒருவராகத்தான் இருந்தார். உண்மையில் இதுதான் GL பீரிஸின் உத்தியோகபூர்வ கொள்கையா அல்லது அவர் அரச தலைமைகளினுடைய கட்டளைகளை அப்படியே உமிழும் உத்தியோகபூர்வ பச்சை கிளியாக இருந்தாரா என்று தெரியவில்லை. இதை ஏன் சொல்கிறோம் என்றால், 1994-2001 இடைப்பட்ட காலத்தில் சந்திரிகா அரசுக்கு இல்லாமாக இருந்த GL பீரிஸ் 2001 ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சிக்கு தாவினார். பிரதமர் ரணிலின் 2001-2004 கால ஆட்சியிலும் பலம் மிகு அமைச்சு பொறுப்புகளை வகித்தார். அப்போதைய ஐக்கிய தேசிய கட்சி அரசு தொட்டதுக்கெல்லாம் அமெரிக்கா என்றும் நோர்வே என்றும் புனித யாத்திரை சென்று கொண்டிருந்ததால் GL அந்த ஆட்சியின் தாளத்துக்கு ஏற்றவாறு அமைதியாக நடனம் ஆடினார். வழக்கம் போல இறையாண்மை சீட்டுகளை வெளியே எடுத்து விடவில்லை. ஆனால் அவர் மீண்டும் யுத்தத்துக்கு ஆதரவு அளித்து மஹிந்தவின் கைகளை பலப்படுத்துகிறேன் என்று கட்சி தாவிய பிறகு சந்திரிகா காலத்தில் இருந்ததை விடவும் பலமாக சுழன்றார். இப்படிப்பட்ட GL பீரிஸ் நேற்று ஐநா சபை வாசஸ்தலத்துக்கு சென்று கோல் மூட்டியிருக்கிறார். அங்கே போய் அரசு நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதை அதிகரிக்கப் போவதாகவும், இது சர்வாதிகார முயற்சி என்றும், நீர்கொழும்பு சிறைச்சாலையில் வன்முறைகள் ஏற்பட்டதாகவும், இப்படி எல்லாம் ஒரு நாடு இருக்குமா என்றும் கேட்டிருக்கிறார். GLக்கு இன்று முதுமை சூழ்ந்துவிட்டது. GL முன்னால் செல்ல அவருடைய உதவியாளர் தயாசிரி ஜெயசேகர பின்னால் ஃபைல் கட்டுகளுடன் ஓடிய இளமை பொங்கக்கூடிய மகத்தான நாட்கள் கரைந்து போய்விட்டன. GL ஐநா சபை வாசஸ்தலத்துக்கு போனது இந்த ஆண்டின் மிக முக்கிய நகைச்சுவைகளில் ஒன்றாகி போயிருக்கிறது. உண்மையில் அவர் ஆடை அணிந்து கொண்டுதான் போனாரா, அல்லது அவரது ஞாபகம் மறதி அவரை போக வைத்ததா என்று தெரியவில்லை. 25 சதத்துக்கும் 50 சதத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவர் என்றும், பொருள்ள சந்தியில் அவரை இறக்கிவிட்டால் அவரால் தானாக வீடு போய் சேர தெரியாது என்றும், 2024 சாவர சம்பத்தால் நக்கல் செய்யப்பட்டார் ஜிஎல் பீரிஸ். ஆனால் இன்று வேறு போக்கிடம் இல்லாமல் சாவர சம்பத் ஜிஎல் உடன் சேர்ந்திருக்கிறார். ஆனால் 2024 பொருள்ள சந்தியில் இறக்கிவிட்டால் வீடு போய் சேர தெரியாது என்று சாமர சம்பத்தால் புகழாரம் சூட்டப்பட்ட ஜிஎல் பீரிஸுக்கு இன்று அறவே தெரிய போவதில்லை. பகலிலே பசுமாடு தெரியாதவனுக்கு இரவிலே எருமை மாடு தெரியுமா என்று ஒரு பழமொழி இருக்கிறது. ஜிஎல் பீரிஸ் ஐநா சபை வாசஸ்தலம் ஏறியதை இவ்வளவு நீட்டி முழக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் ஜிஎல் செய்து வைத்திருக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிப்பட்டவை. 2009 யுத்தம் முடிவுக்கு வந்த பிறகு யுத்தம் சம்பந்தமாக, அதை நடத்திய விதம் சம்பந்தமாக, இறுதி யுத்தத்தில் நடந்தவைகள் சம்பந்தமாக பெரும் சர்ச்சைகள் எழுந்திருந்தன. இலங்கையில் நடந்ததாக சொல்லப்பட்ட யுத்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றது ஐநா சபை. 2012 மார்ச் 22 மஹிந்த அரசின் வெளிவகார அமைச்சராக இருந்த ஜிஎல் பீரிஸ் இலங்கை ஒரு இறையாண்மை உள்ள நாடு என்றும், இலங்கை விவகாரத்தில் தலையிட எந்த ஒரு சக்தியாலும் முடியாது என்றும் ஐநா சபைக்கு மிக திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இதே கருத்தையே அவர் தொடர்ச்சியாக வலியுறுத்தினார். 2012 செப்டம்பர் 4 ஐநா சபைக்கு இதே கருத்துக்களை சுமந்து சென்றார். இப்படித்தான் ஜிஎல் பீரிஸ் இருந்தார். ஜிஎல் பீரிஸ் எந்த ஒரு சர்வதேச விசாரணையும் தேவையில்லை என்று வெளிவகார அமைச்சராக ஐநா சபைக்கு எதிராக காத்திரமாக கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்த போது, ஐநா சபையின் மனித உரிமை ஆணையாளராக இருந்த நவநீதம் பிள்ளை இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது நிகழ்ந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக ஆய்வு நடத்துவதற்காக 7 பயணம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை வந்திருந்தார். அப்போது இனவாத சக்திகள் எல்லாம் நவநீதம் பிள்ளைக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தன. சிங்கள மன்னன் விஜயன் குவேனியை திருமணம் செய்தது போல தானும் நவநீதம் பிள்ளையை திருமணம் செய்ய தயாராக இருப்பதாக பகிரங்கமாக குறிப்பிட்டு சர்வதேச சமூகத்துக்கே அதிர்ச்சி ஊட்டினார் பெர்வின் சில்வா. அவரின் இந்த அபத்தமான கருத்துக்கு ஐநா சபையும் சர்வதேச அமைப்புகளும் பலத்த கண்டனங்களை தெரிவித்தன. ஆனால் மெர்வினுக்கு எதிராக ஒரு வாக்கியத்தையேனும் அப்போதைய அரசு பேசவில்லை. இன்று ஐநா சபை வாசலில் போய் நிற்கும் ஜனநாயக கனவான் ஜிஎல் பீரிஸ் அன்று ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை. இதே போலத்தான் விமல் வீரவன்சவுக்கும் ஐநா சபைக்கும் இடையில் ஏற்பட்ட உரசல்களும் அமைந்திருந்தன. வீரவன்சம் ஒருமுறை இலங்கை தொடர்பான யுத்த குற்றங்களை விசாரிக்க குழு ஒன்று அமைக்கப்பட்டதற்கு எதிராக கொழும்பில் இருக்கும் ஐநா வளாகத்தில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்துவிட்டு பத்திரமாக லெமன் பஃப் பிஸ்கட் சாப்பிட்டு உயிர் தப்பியவர். இதே வீரவன்ச 2016 ஐநா சபையின் முக்கிய பிரமுகர் ஒருவர் நாட்டுக்கு வந்தபோது ஆர்ப்பாட்டம் செய்ய போக அது பெரும் கலைபரமானது. இது தொடர்பான வழக்கு இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது. ஐநா சபையை எந்தவித பகுத்தறிவும் இன்றி எதிர்க்கக்கூடிய வீரவன்ச போன்றோரை அரவணைத்துக் கொண்டுதான் பொதுஜன பெருமுனவை நிறுவினார் ஜிஎல் பீரிஸ். பொதுஜன பெருமுன என்பது பசில் ராஜபக்சவின் எண்ணக்கரு என்று சொல்லப்பட்டாலும் கட்சியின் தவிசாளர், அதாவது தலைவர் பொறுப்பில் இருந்தார் ஜிஎல் பீரிஸ். இதே ஜிஎல் பீரிஸின் ஆசீர்வாதத்துடன் தான் அன்று ஐநாவை எதிர்த்த வீரவன்சமும் பயணத்தை தொடர்ந்தார். அன்று வீரவன்சவினுடைய பிரேக் இல்லாத வாய் ஐநா சபையை தூற்றியது, நவநீதம் பிள்ளையை தூற்றியது. ஆனால் அப்போதெல்லாம் பின்னால் மேடையில் உட்கார்ந்து கொண்டு அவற்றுக்கு மௌன அங்கீகாரம் வழங்கி நின்றவர் பீரிஸ். இன்று வீரவன்ச வெளியே வருவதில்லை. காய்கறி பாத்தியை சுற்றி வேலி போட்ட மாதிரி அவரையும் அவருடைய குடும்பத்தையும் சுற்றி வழக்குகளினுடைய வலையமைப்பு ஒன்று படர்ந்து இருக்கிறது. மனைவிக்கு 2 சிறைவாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. அரச வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் தம்பி சரத் வீரவன்ச 22 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அன்று நவநீதம் பிள்ளையை கண்டால் கல்யாணம் செய்ய வேண்டும் போல இருக்கிறது என்று சொன்ன மெர்வின் சில்வா தினமும் நீதிமன்றம் ஏறி கொண்டிருக்கிறார். அரச காணி ஒன்றுக்கு போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்ய முயன்ற குற்றச்சாட்டில் அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இப்படித்தான் இறையாண்மை என்ற பெயரில், பௌத்தம் என்ற பெயரில், இனப்பற்று என்ற பெயரில் ஒரு தசாப்தத்துக்கு முன்பு இந்த நாட்டை நடத்தியவர்களின் இன்றைய நிலைமை. இவர்கள் எல்லாம் இன்று மொத்தமாக செல்வாக்கு இழந்திருக்கிறார். இந்த அடாவடி அரசியல் பேர்வழிகளுடன் மெத்த படித்த ஜிஎல் பீரிஸும் வரலாற்றின் குப்பை தொட்டிக்குள் வீசப்பட்டிருக்கிறார். ஜிஎலுடன் அசாத் சாலி இருப்பதை காண முடிந்தது. வேறு என்ன சொல்வது? அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதை அதிகரித்தால் இப்போது வேகம் எடுத்திருக்கும் வழக்குகள் இடையில் தோய்வடையாமல் அப்படியே தொடரும் என்ற ஒரு அபிப்பிராயம் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் யாரை பாதுகாக்க இப்படியெல்லாம் ஆடுகிறார்கள் என்று நமக்கு விளங்காமல் இல்லை. நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதை அரசு நீடிக்கப் போவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் செல்ல வேண்டும். அப்படி சென்று பாராளுமன்றத்தில் அரசியல் சாசன திருத்தமாக 3/2 பெரும்பான்மையை மட்டும் பயன்படுத்தி இந்த திருத்தத்தை கொண்டு வரக்கூடாது என்றும், சர்வஜன வாக்கெடுப்பையும் நடத்த நீதிமன்றம் ஆணையிட பேட வேண்டும் என்றும் உத்தரவிட வேண்டும் என்று ஒரு மனுவை தாக்கல் செய்தார். ஏதாவது விமோசனம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அப்படி அல்லாமல் ஐநா சபை போனாலும் ஒரு பிரயோசனமும் இல்லை, அண்டார்டிகா கண்டம் போனாலும் கூட ஒரு பிரயோசனமும் இல்லை. சரி, அடுத்ததாக சஜித் பிரேமதாசவை படிப்படியாக ஓரம் கட்டக்கூடிய முயற்சி ஒன்று கட்சிக்குள் நடைபெறுவதாகவும், இரண்டு தடவை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி கண்ட சஜித் பிரேமதாச 2029 தோல்வி கண்டால் அது கட்சிக்குள் மேலும் பாரியதொரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற ஒரு பரவலான அபிப்பிராயம் நிலவுவதாகவும் பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. எதிர்கட்சிகள் வெவ்வேறு கோலங்களுடன் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியும் அதன் தாய் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்று சேர வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பல உறுப்பினர்கள் அபிப்பிராயம் கொண்டிருக்கின்றனர். ஹர்ஷடி சில்வா போன்ற ஒருவரால் தான் 2029 அனுரவுக்கு ஒரு போட்டியை கொடுக்க முடியும் என்று ஒரு அபிப்பிராயம் சமூக ஊடகங்களிலும் உருவாகி இருக்கிறது. இப்படி ஒரு நிலையில் சஜித் என்ன செய்வார்? அப்படியே நந்தி மாதிரி குறுக்கே இருப்பாரா அல்லது விலகி நிற்பாரா என்பதுதான் ஊடகங்கள் எழுப்பக்கூடிய கேள்வி. திடீரென்று தமிழ் முஸ்லிம் கட்சிகள் எல்லாம் கிளம்பி வந்து தாம் கூட்டணி அமைக்கப் போவதாக சொல்லியிருப்பதை பார்க்கும் போது ஒரு கண்ணுக்கு தெரியாத வெடிப்பு இருப்பதாகவே தோன்றுகிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரித்த இவர்கள் அன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் எந்த இடத்திலும் தம் அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றிக் கொள்ள சஜித் பிரேமதாச தலைமையில் அணி திரளப் போவதாக சொல்லவே இல்லை. மொத்தத்தில் எல்லோருக்கும் அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. சிலருக்கு பதவி இன்றி இருப்பது மீனை தூக்கி தரையில் விட்டதை போன்ற ஒரு நிலைமை. ஆனால் உருப்படியான தலைமையின்றி அல்லலாடுகிறார்கள் அனைவருமே. உண்மையில் தேர்தலுக்கு இன்னமும் 3 வருடங்கள் இருக்கிறது. ஆனால் ஜனாதிபதி ரியாலிட்டி ஷோவை உருப்படியான தலைமையின்றி அல்லலாடுகிறார்கள் அனைவருமே. உண்மையில் தேர்தலுக்கு இன்னமும் 3 வருடங்கள் இருக்கிறது. ஆனால் ஜனாதிபதி ரியாலிட்டி ஷோவை எதிர்கட்சிகள் தான்

கலதா கமனே பிலிபந்தவ பிரவீண கீத ரச்சக சுனில் சரத் பெரேரா விசின் மெசே லியா தெபுவா மகாச்சாரிய சனத் தந்தசிரன் விசின் எம பதமாலாவ சங்கீதவத் கொட்ட கயனாக்கன்னு லெபுவா ஏ உத்தம தலதா வான்சே பிலிபந்தவ.